தான் பூமசிமாச்சரணம் ஜோதி பேராங்கேயாபிரிதாதாம் நோ நங் இம் யூதாச்சரணம்.